சோ சுப்பாய ஹர்கானா மனுசாய் நான்கு நதர் கிரேசப்பாயே ஆசு அந்தேசே தேனே கேவல் ஹோம சபுத்து ஜுலாய் பௌடி பகுத்திரே மனு பாவுந்தேன்.